யார் யார் யாந்திரர் யார் யார் யார் விலைக்கு செவ்தா குர்பான் பிற்பேர் இந்த நாயர் சவ்வாக்